வதி வை ஓர் பகேடல் மதே கத்தல் தேல் டாக்டர் ஆகாஷ் கத்தல் கேஸ் ஜி உதினி கிரிஃப்தார்.